0: தேர்தல் என்று புற பசமன்.
1: ஓ அச்சா அச்சா. இந்தோ ஈஸ்வரன் சரியா கஜிகே முரண் சிங் பிரோ அபுத்திக்கிங் மார் நேத்தனே நகாசமணி பரிவார் லக நிமின் புற சமய பிணம் கிட்ட நினா லக தலிங் இக்கிரிஜி போன் தோண்டோ மிஸ்ய தன்யவாத் அநேத்தே ஜுவார்
2: ஜுவார் சசி வை ஹமசி கோ நேத்தோ பன் படாய் தன் அடி பேஸ் கபல் மராவ் டமாட்டர் এবং বেগন কি খেতি বিষয় ইদি কাতে নাকিন লে থেন মোরান সিং বিরুয়া তিকিন নিয়ে তায়াম আর হতেলা কাজকরা মানুষের বল হাঁ গা ডবর বাবু আর মিদবার সন্দেশ বো আজম
3: প্রধানমন্ত্রী কিষান মান ধন যোজনা মিলে